ஆர்வம் தோற்கும் வேக மனம் திருப்பிய திரை சேர்ந்த சந்தி தூர் மருமாங்க சாசங்கம் சாக்கர் தரோ நானுக்கு பூரை நமஸ்கார சாசங் பட் பரமானந்த குரு கோவிந்த அமிரத் ரஸ்பியோ ஏக ரூப ஜாக்கரங்கன் ஏக துக்கங்கள் பூரண கிருபால நானக ஜீக்காயதார அமலி கலாலே ரத்தன ஆப் தரே லோக்க நிஸ்தார ஜாக்கே மல்லாகாரங்க சன்சன் அங்க கே பிரபு காஜே நானக குதிரே தின்கே சாக்கே கர் கிருப்பா பிரபு ஆப் மில்லாயே அமிரத் நாம் சாசங் லேண பூரண ஒய் சேவ கீ சேவ ராம நாம் சுன ரசனா கேத்தே நானக நபி கே பமாரி சாவதானே காகர் ஜீத ஜிஸ்மர் வசை சோ தன்யான பிரதான புர பிரட் சவ் லோயே வர்ணா ஹுவே அவன் ஜானே நானக ஜிசே பிராபத் ஹுவே புத்த ஜான சர்வதே சித்த ஜான ஸ்ரேஷ்ட உத்தம ஸ்நான சவ்கே மாத சவ்கே தாச சமதர்சி